0: வருவாங்கதான் வெறி மழவாவனை கண்டி வெறி மழவாலோ பகாரிலோ வாங்கும் மனோ.
1: Your bookmark 8 a.m. Thursday, 4 p.m. Friday. I'm in the Classic Music Mala, Dual Yulmo Radio.

0: ஆடுதலை கணாவு வாசண்டி தண்டே முடவாமலை அடி வாங்காடுதலை கணாவு வாசண்டி தண்டே மண்டாமண்டாயி இவழறிங்களுங்கள்வராடியாஜிவாக நாங்கள் கொலோவா மண்டாமண்டாயி அடியா மண்டாயி இவழறிங்களுங்கள்வராடியலை குஜி நீண்டு வராஜிபாலு
1: Yo, 5 p.m. Friday, Junambalang Roangama, Yolo Radio, Live Music Hour. Yeah.